0: ஆலசியகாரம் திருஷ்யதனம் சர்வாபரண அண்டாண்டன் பாட்டை
1: ஜாச்சரி சந்த்வாபர சாத
0: குபிந்தி முகந்தி உதாரிய பாரி
1: ஹரியம் கரியம் நீ நாமே அகமே புச்சங்க பிரயாத
0: சந்த சக்கர கார்த்தா ஜத சக்கர ஹார்த்தா ஜத சக்கர தானே ஜத சக்கர ஜானே
1: சத்தர் சக்கர வர்த்தி சத்தர் சக்கர பர்த்தி சத்தர் சக்கர பாலே சத்தர் சக்கர
0: பாசி ஜத சக்கர வாசி ஜத சக்கர மானே ஜத சக்கர